ஐயோ, சாது கீது உருகரவசனான சாதுபுர ஜாயே குருபான் சா சேவா படுபா கீபாய சா சங்கர் கீர்த்தனங்க ஐய அனுகபிகந்தே சாது ராக்கே ஹர்குணு காய அமர்தரஷாக்க ஓடகை சந்தேந்தரையாய சர்வசூகநானுக தேபாயா.

பரஜா ஜனர்மாய் பொருக பொருக பார்த்தோ தா தாபின் மேல கவு கேத்தோ தா ஜனிரஞ்சந்திரன் காந்திரவான் தக்கோன் கோமான் கோனி அபிமான் ஜாஸ்ரவ கேவல் தகதீஸ் தாச்சால சிதலக் கோகீஸ் ஜா ஜோத் ஸ்ருபி ஜோத் சங்க சம்பாவ தக சப்பு கவன் திரபிதாவ கர்ண கிராமன் கர்ணை ஹார நான கர்த்தே கானாய் சுமார் ஜப அப்னி சோபா அப்னி சங்க பனாய் தவ கவன் மாய் பாப மித்தர சுவத் பாயி